எங்கம்மா ஆடிட்டாங்க அம்மாக்கா. ஹரிராங் ஹரிராங் அரிகானந்தே ஹரிராங் கொகை கொகேரோ நல்மன் இங்கே.